பாராளி ஜூவாங்க தேபாவோடாயே நாம சும்மா சும்மா ஆசி காடு போட பாரு இப்போ சொல்லியும் அம்மா இப்போ சொல்லியும் அம்மா ஜல்லு பாவ ஜல்லு பாவோடாயே நாம சாக்காவோ நாம நான் சூப்பி சாலிங்கோ நாம நான் சூப்பி நான் ஓடாங்க.